0: Rockwemo 7. டெலிவர்ஸ் மாடர்ன் லீகல் வேர்ல்ட் பிரபியாவின் கேமத்தித டிஜிட்டல் இனோவேஷன்ஸ் ஆர் லீகல் டெக் சமக கான்ஃபிடன்ட் லீகல் ப்ரொஃபஷனல் கெனிக் வென்ன எல்எல்பி ஓனர்ஸ் உபாதி பாட்டமாலாவ தென் ஸ்லிட் வித்தின் தென் ம ஐதும் கரண பிவிசென்ன www.slit.lk ஸ்லிட் இவால்வ் பியாண்ட்
1: මෙකනිකම මැච් එකක් ඒත් ඔබට බෝලේ බැට් එකේ වදින්න කලින් මැච් එක දිනන්න කලින් රිසල්ට් එක ඔබ හිතන ඉවරයි ඔබේ ක්‍රීඩා දැනුමින් දැන් උපරිම වාසි අරගන්න බලන අයට වඩා හිතන අයට betss.com smart